நந்தனார் படத்திற்காக எம்எம் தண்டபாணி தேசிகர் பாடிய பாடலை கேட்டோம். தொடர்ந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் விஜயராமணி குழுவினர் பாடியுள்ள பாடல்

நவீன சரங்கதர படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடலை கேட்டோம். நிறைவாக தங்கப்பதக்கம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியின் துவக்கமாக கணபதி கானங்கள். சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நிகழ்ச்சி நிரல் நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:25 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே, 8:30 மாநில செய்திகள், 8:40 திரைகானம், 9:00 இசைப்பெட்டகம், தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் அவர்களின் பாட்டு, டி ருக்மணி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் உபேந்திரன் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேல் நியூஸ், 10:40 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, 12:00 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், ரஞ்சனி குருபிரசாத் அவர்களின் பாட்டு, எம்ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், 2:30 முதல் 4:00 வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் காரைக்குடி டாக்டர் சாந்தி மகேஷ் அவர்களின் வீணை இசை கேட்கலாம், தஞ்சாவூர் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா, 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற கட்டிட பொறியாளர் எம் பாலகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 அகில பாரத நாடகம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேல் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மத்திய அரசின் 12-ஆம் ஆண்டின் நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருட்களினாலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் டெல்லி அஞ்சல், 11:45 திரைகானம். இதுவரை

0: இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
2: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
1: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
2: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
1: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
2: இதுவும் நல்ல ஐடியாதான், அப்படியே கொடுத்துடலாம்.

நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட். தொடர்வது திரை இசை பாடல் ஒன்று. மேகா படத்திற்காக ஒலிக்கும் குரல் அனிதா.

0: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சுனில் வர்மா. தி ஹெட்லைன்ஸ். இன்டர்நேஷனல் யோகா டே பீங் செலிப்ரேட்டட் அக்ராஸ் தி குளோப் டுடே. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லீட்ஸ் தி நேஷன் இன் பிராக்டிசிங் காமன் யோகா புரோட்டோகால் ஃப்ரம் ஹிஸ்டாரிக் ரெட் ரோட் இன் கொல்கத்தா. Prime Minister to also commission 3 indigenously built Indian Navy platforms, INS Dunagiri, INS Sanshodhak and INS Agra in Kolkata today. National Testing Agency to conduct NEET UG re-examination in India and abroad this afternoon. 3 Indian flagged crude oil tankers carrying over 8.6 lakh metric tons of cargo successfully crossed Strait of Hormuz. IMD issues red alert for extremely heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim today. And in cricket, India A to take on Sri Lanka A in tri-series final in Dambulla this morning. The 12th International Day of Yoga is being celebrated across India and around the world today with the theme Yoga for Healthy Aging. The theme highlights the importance of adopting yoga as a lifelong practice for healthy, active and dignified aging. Prime Minister Narendra Modi led the nation in observing the International Day of Yoga from Kolkata's Red Road, where thousands of people joined him in performing the morning exercises. Participating in the Common Yoga Protocol session, Mr. Modi performed yoga alongside thousands of practitioners at the iconic venue. Speaking on the occasion, Mr. Modi said, June the 21st, which marks the longest day in some parts of the earth, has now become the largest community celebration day because of yoga.
1: 21 जून का ये दिन पृथ्वी के कुछ भूभाग पर साल में सबसे लंबी अवधि का दिन होता है और अंतर्राष्ट्रीय योग दिवस के कारण 21 जून का ये दिन विश्व के सबसे बड़े सामूहिक उत्सव का दिन भी बन गया है. விஸ்வ கே அலக் அலக் ஹிஸ்ஸோ சே யோக கி ஏக் சே ஏக் அத்புத் தஸ்வீரே ஆ ரஹி ஹே. பூரா தேஷ் யோக கி ஊர்ஜா சே சைதன்ய சே பரா ஹுவா நஜர் ஆ ரஹா ஹே.
0: The Prime Minister said, yoga is not just physical exercise and is not restricted to any age group. It is an expression of human spirit.
1: When we speak of yoga for healthy aging, it means that we can work to ensure that age does not reduce human potential. Yoga can help human life to aspire for constant growth. Our target must be to be more flexible at 40 than we were at 20. Our target must be to be more energetic at 50 than we were at 30. Our target must be to be more resistant to lifestyle disease at 70 than we were at 50. This is where yoga

0: temple from November, reports the Hindu. In just over 3 months, from the end of February until early June, Indian records in athletics were broken 20 times, reveals the Indian Express. And finally, the ASI has made significant discoveries at Rakhigarhi, perhaps the largest site of the Indus Valley civilization, with the recovery of 8 skeletons and pottery offerings, reports the Tribune. DNA testing is underway. And with that, it's back to you, Sunil.
1: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. International Yoga Day being celebrated across the globe today. Prime Minister Narendra Modi leads the nation in practicing common yoga protocol from historic Red Road in Kolkata. Prime Minister to also commission 3 indigenously built Indian Navy platforms, INS Dunagiri, INS Sanshodhak and INS Agra in Kolkata today. National Testing Agency to conduct NEET UG re-examination in India and abroad this afternoon. 3 Indian-flagged crude oil tankers carrying over 8.6 lakh metric tons of cargo successfully crossed Strait of Hormuz. IMD issues red alert for extremely heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim today. And in cricket, India A to take on Sri Lanka A in tri-series final in Dambulla this morning. And with that, we end the morning news. Have a nice day.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் என்று கொண்டாடப்படுகிறது. உடல், மனநலன், நலவாழ்விற்கு உதவிடும் வகையில் யோகக்கலை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 21 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று கூறினார். யோகா தற்போது உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த நலவாழ்விற்கு யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். யோகா அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான கலாச்சாரமான பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை தியாகராயர் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்றார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் யோகா குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் மற்றும் சிறப்பு ஜூம்பா அமர்வுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தினத்தையொட்டி உலக அளவில் 2500 இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 210 மேற்பட்ட இந்திய தூதரகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள யோகா அமர்வுகள் கூட்டு நல்வாழ்வுக்கான உலக அளவிலான இயக்கமாக அதன் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனையடுத்து ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துனகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய 3 போர் கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் கீழ்

0: யோகா தற்போது உலக அளவிலான நலவாழ்வு இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். யோகக்கலை இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் முக்கிய அங்கமாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த மருத்துவமனையில் நவீன மருத்துவ கருவிகள், மாணவர்களுக்கான வசதிகள், மருத்துவர்கள் நியமனம் என அனைத்தையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். போட்டி நிறைந்த உலகில் மருத்துவ படிப்புடன் மாணவர்கள் தங்கள் உடல் நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீட் நுழைவுத் தேர்வை மாணவர்கள் மன வலிமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று திரு அருண்ராஜ் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், குடும்ப அட்டைதாரர்களுக்கான கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் வீணாகாமல் தடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு வெங்கட்ரமணன் கூறினார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மாணவர்களின் கல்வி, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கான இடமாக பள்ளிகள் திகழ்கிறது என்றும், இதில் அரசியல் கட்சிகளோ அமைப்போ தனிநபரோ அரசியல் சுயலாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா கேட்டுக் கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா தேரோட்டம் இன்று காலை வெகு சிறப்பாக தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய இவ்விழாவானது பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தலமாக விளங்கி வரும் சிதம்பரத்தில் ஆண்டுக்கு 2 முறை முக்கிய திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். ஆணி திருமஞ்சனம் நாளை அதிகாலை மகாபிஷேகம் சுவாமிகளுக்கு நடைபெறும். பின்பு மதியம் 2 மணிக்கு மேல் ஆணி திருமஞ்சன திருவிழா நடைபெறும். அகில இந்திய வானொலி செய்திகளுக்காக கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
0: இருவரி செய்திகள். லெபனானில் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதால் ஹோமோஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. கிரீஸ் நாட்டில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவானது. பாகிஸ்தானின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 7 பேர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் வீடுகள் கணக்கெடுப்பு உள்ளிட்ட முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுமையாக திட்டமிட்டபடி நேற்று நிறைவடைந்தது. கைலாஸ் மான்சரோவர் யாத்திரையின் முதலாவது யாத்ரீகர்கள் குழு நாதுலா பாஸ் வழியாக புறப்பட்டுச் சென்றது. ஹரியானா மாநில நீர்வள பாதுகாப்பு திட்டத்திற்காக உலக வங்கி 4000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. திருவண்ணாமலையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேற்பார்வை குழு கூட்டத்தில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 833 பயனாளிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் நீர்வளத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய

0: ஆஸ்திரேலியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா அனைத்து போட்டிகளிலும் வென்றது. இந்தியா இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. தம்புலாவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் நிக்கில் வெண்கலப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:40:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு. நேயர்களின் கேட்கலாம் திரைகானம். துவக்கமாக டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் மனோஜ் கிருஷ்ணா, சீன் ரால்டன்.

0: திஷா திட்டத்தின் டெலிலா நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.tele-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
1: அடுத்து பாரதிய சேனா.

0: இந்த சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.tele-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
1: அடுத்து பாரதிய சேனா.
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं। मैं हूं आपका कैलाश खेर।
3: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना। जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना। हर संकट का समाधान है भारतीय सेना। भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: நேரம் காலை 9 மணி.
1: ஆகாஷவாணி இசைப்பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் அவர்களின் இசை நிகழ்ச்சி கேட்கலாம். தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் 1930 June 2 தமிழ்நாட்டிலுள்ள மாயவரம் அருகே திருவெங்காட்டில் பிறந்தார். அவர் தனது ஆரம்பகால இசை பயிற்சியை தந்தை திரு என் ஸ்ரீனிவாச ஐயரிடம் பெற்றார். தொடர்ந்து கர்நாடக இசையின் முடிசூடா மன்னர் வித்வான் ஜி என் பாலசுப்ரமணியம் அவர்களிடம் 15 இசையில் மேல் பயிற்சி பெற்றார். தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமனின் கர்நாடக இசையுலக வளர்ச்சி அபாரமாக இருந்தது. தனது குருவைப் போலவே அவரும் கலை தனித்துவத்திற்கு முக்கியத்துவம் அளித்து ஒரு சிறந்த கலைஞராக பாராட்டுகளை பெற்றார். இந்திய இசையின் மீது அவருக்கு இருந்த அபிமானம் காரணமாக கர்நாடக மற்றும் ஹிந்துஸ்தானி இசை அமைப்புகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை விட ஒற்றுமைகளையே அவர் அதிகம் கண்டார். அவர் தனது இசை கச்சேரிகளில் பிரபலமான பாடல்களை குறைவாக பாடி அரிதான கீர்த்தனைகளையே அதிகம் பாடினார். அரிதாகவே கையாளப்பட்ட இசை சிக்கல்கள் நிறைந்த விவாதி ராகங்களில் அவர் நிபுணத்துவம் பெற்றிருந்தார். அவர் விவாதி ராகங்களில் ஒரு நிபுணராக திகழ்ந்ததுடன் தனது குருவால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்ருதிபேதம் நுட்பத்தையும் பிரபலப்படுத்தினார். சந்திரஜோதி, சுசரித்ரா, ஹம்சநாதம் போன்ற விவாதி ராகங்களில் அவர் வழங்கிய இசை வடிவங்கள் இசை ரசிகர்களால் போற்றப்பட்டன. ஷண்முகப்பிரியா, கல்யாணி, சங்கராபரணம், காபி நாராயணி போன்ற தனது குருவின் தனித்துவமான ராகங்களுக்கு அவர் அழியா புகழை தேடித்தந்தார். வித்வான் திருச்சூர் வி ராமச்சந்திரனுடன் இணைந்து அவர் GNB கீர்த்தனைகளின் முதல் தொகுதியை ஸ்வர குறிப்புகளுடன் ஒரு புத்தகமாக வெளியிட்டார். அதை திரு GN பாலசுப்ரமணியம் அவர்களே வெளியிட்டார். ஒரு இசை ஆய்வாளராக இருந்த அவர் த்விமத்தியம ராகங்களை உருவாக்கியதன் மூலம் புகழ் பெற்றார். இதில் அவர் முதல் 36 மேள ராகங்களின் பஞ்சமத்தை நீக்கி அதற்கு பதிலாக பிரதி மத்தியமத்தை பயன்படுத்தினார். கோட்பாடு ரீதியாக 36 புதிய ராகங்களின் தொகுப்பை உருவாக்கியது மட்டுமல்லாமல் அவற்றை பாடியும் காட்டினார். அவை கர்நாடக இசையின் அரிதான படைப்புகள் என்று போற்றப்பட்டன. அவர் பிரபலமான மற்றும் விவாதி ராகங்கள் இரண்டிலும் பல வர்ணங்கள், கீர்த்தனைகள், அஷ்ட ராக மாளிகைகள் மற்றும் தில்லானாக்களை இயற்றினார். கர்நாடக இசையில் ஸ்ருதி தெளிவை மேம்படுத்துவதற்கான முறைகளையும் புதுமையான கற்பித்தல் முறைகளையும் அவர் உருவாக்கி சோதித்தார். அவர் பல விருதுகள் மற்றும் பட்டங்களால் கௌரவிக்கப்பட்டார். அவர் ஆகாஷவாணியில் டாப் கிரேட் இசைக்கலைஞராகவும் திகழ்ந்தார். அவரது வாழ்க்கையையும் படைப்புகளையும் பற்றிய ஒரு ஆவணப்படம் சுனாத வினோதன் என்ற பெயரில் DVD வடிவத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இத்துணை சிறப்புகளை பெற்ற திரு தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் அவர்களின் இசை நிகழ்ச்சியை இப்போது கேட்க உள்ளோம். டி ருக்மிணி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் உபேந்திரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் ஸ்ரீ மகாகணபதி ரவதுமாம் எனத் தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, கௌளை ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் அவர்களின் இசை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டி ருக்மிணி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் உபேந்திரன் அவர்கள் மிருதங்கம். அடுத்து இதி நியாயமா, மாளவி ராகம், ஆதி தாளம், பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றியது.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் அவர்களின் இசை நிகழ்ச்சியை கேட்டீர்கள். டி ருக்மிணி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் உபேந்திரன் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சுகமான ராகங்கள். துவக்கமாக கொடி பறக்குது படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். SP பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைகானம் துவக்கமாக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். விஜய், யேசுதாஸ், ஏ வி பூஜா.

0: தினத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: திரைகாணத்தில் நிறைவாக நீதானே என் பொன் வசந்தம் படத்திற்காக ஒலிக்கும் குரல் சுனிதி சௌஹான்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:01. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு குரலமுதம் கேட்கலாம்.
1: கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் உள்ளானை உள்ளாது ஒளி.
2: கற்காத ஒருவனை பகைத்து கொள்ளும் எளிய செயலை கூட செய்ய இயலாத ஒருவனுக்கு எந்த காலத்திலும் புகழ் வந்து சேராது. குறள் எண் 870 அதிகாரம் பகை மாட்சி.
1: கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் உள்ளானை உள்ளாது ஒளி.
2: கற்காத ஒருவனை பகைத்து கொள்ளும் எளிய செயலை கூட செய்ய இயலாத ஒருவனுக்கு எந்த காலத்திலும் புகழ் வந்து சேராது. குறள் எண் 870 அதிகாரம் பகை மாட்சி.
0: குரலமுதம் கேட்டோம். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம் ஒலிபரப்பாகும். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் ரஞ்சினி குருபிரசாத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம்ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் காரைக்குடி டாக்டர் சாந்தி மகேஷ் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். தஞ்சாவூர் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற கட்டிட பொறியாளர் எம் பாலகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 அகில பாரத நாடகம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12ஆம் ஆண்டு நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருட்களினால் ஆன சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் டெல்லி அஞ்சல், 11:45 திரைகானம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நேரம் 12:03 தொடர்வது திரைகானம்.

0: தெய்வ மகன் படத்திற்காக ஒலித்த குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. ஒலித்த குரல்கள் மீண்டும். படம் எதிர்நீச்சல்.
1: நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
2: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

0: என்னத்தை செய்வாள்?
1: சொன்னத்தை செய்வேன்.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடைப்பேன்.

0: டெலிலா செயலி www.tele-law.in அல்லது 144454 கட்டணமில்லா தொலைபேசி எண் ஆகியவற்றில் இலவச சட்ட உதவி கிடைக்கும்.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து ஒலிக்கும் குரல் டி எம் சவுந்தரராஜன், படம் குடியிருந்த கோயில்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 12:22:10. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சாந்தி நிலையம் படத்திற்காக ஒலிக்கும் குரல் TM சவுந்தரராஜன்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: திரைகானத்தில் நிறைவாக TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி குழுவினர் குரல்களில் ஒளிவிளக்கு படத்திலிருந்து.

0: రంగిరి డంబుల్లా అంతర్జాతీయ స్టేడియంలో ఈ మ్యాచ్ జరుగుతోంది. శ్రీలంక ఏ జట్టు టాస్ గెలిచి ముందు బౌలింగ్ చేయాలని నిర్ణయించింది. విశేషాలు మరొకసారి. ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ ఈరోజు కోల్కతాలో దేశీయంగా నిర్మించిన 3 భారతీయ నౌకాదళ ప్లాట్ఫామ్లను నౌకాదళంలోకి ప్రవేశపెట్టారు. ఈరోజు అంతర్జాతీయ యోగా దినోత్సవం జరుపుకుంటున్నారు. యోగా శారీరక వ్యాయామం మాత్రమే కాదని మానవ స్ఫూర్తికి వ్యక్తీకరణ అని ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ చెప్పారు. నీట్ యూజీ పునః పరీక్ష ఈరోజు దేశవ్యాప్తంగా కట్టుదిట్టమైన ఏర్పాట్ల మధ్య జరుగుతుంది. త్రికోణపు ఏ క్రికెట్ సిరీస్ ఫైనల్లో భారత శ్రీలంక జట్లు ఈరోజు శ్రీలంకలోని టంబులాలో తలపడుతున్నాయి. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం.
1: ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS துணாகிரி, INS சன்ஷோதக், INS அக்ரை ஆகிய போர்க்கப்பல்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இன்று நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை 229,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி மனநலத்திற்கும் உள் உணர்வை வெளிப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருப்பதாக கூறினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் தெரிவித்தார். யோகாவை பின்பற்றுவதன் மூலம் 40 வயதில் 20 வயது இளைஞர் போலவும், 50 வயதில் 30 வயது போலவும், 70 வயதில் 50 வயது போலவும் செயல்பட முடியும் என்று அவர் கூறினார். சர்வதேச யோகா தினம் உலகெங்கும் உள்ள பல்வேறு நாடுகளில் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். யோகா 365 என்ற 100 நாள் இணையதள யோகா பயிற்சி வகுப்பில் 130 நாடுகளைச் சேர்ந்த 30 லட்சம் பேர் பங்கேற்றதாக அவர் கூறினார். ஆரோக்கியமான சமூகத்தால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். யோகா என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் உருவான உடல் மன ஆன்மீக நலனுக்கான பயிற்சி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி அவர் எழுதியுள்ள கட்டுரையில் இளம் வயதிலேயே யோகாசன பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து குடிமக்களும், கல்வி நிறுவனங்களும், மருத்துவ அலுவலர்களும், சமூக அமைப்புகளும் யோகாசன முறையை பின்பற்றி பயனடைய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்த கட்டுரையில் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் புதுதில்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், யோகாவின் மூலம் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு குடிமகனும் பங்காற்றுவதற்கு யோகா ஊக்கசக்தியாக விளங்குவதாக திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். முன்னதாக இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உடல் மனம் உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி வேலூர் கோட்டை பூங்காவில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர். யோகாசனம் மூலம் மன வலிமை ஏற்பட்டுள்ளதாக யோகாசன பயிற்சியை மேற்கொண்டவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: எல்லா விதமான யோகா கத்துக்கிட்டாங்க. இந்த யோகாவை சொல்லி கொடுத்ததுனால எங்களுக்கு நல்ல ரிலாக்ஸா இருந்துச்சு. இது தினம் தினம் பண்றதுனால உடல் வலிமை, மன வலிமை எல்லாமே கூடும். நம்ம மைண்ட் எதுக்கும் போகாம படிப்பு மேல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். எல்லாரும் இதை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப வயசானாலும் நம்ம நல்லா ஸ்ட்ரென்தா வாழ முடியும்.
3: நீங்க வந்து யோகா ட்ரை பண்ணோம், வஜ்ராசனம், அதே போல பத்மாசனம், அதே போல நாசிகாமுத்ராசனம் ட்ரை பண்ணி சில பல பேசிக்ஸான எக்ஸசைஸ் கற்றுக்கிட்டோம். அதே போல மேஜரான எக்ஸசைஸ் பண்ண என்னென்ன ஃபிட்னஸ் கிடைக்கும், மனுஷனுக்கு தேவையானது ரெண்டு, மனவலிமை அண்ணன் வந்து மன உறுதி, ரெண்டுமே வந்து யோகாவில் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரிய வச்சாங்க.
1: தெற்கு ரயில்வே சார்பில் சர்வதேச யோகா தினம் சென்னையில் இன்று கொண்டாடப்படும்

0: தெற்கு ரயில்வேயின் கூடுதல் பொது மேலாளர் திரு விபின்குமார் தலைமையில் நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் ஏராளமான ஊழியர்கள் பங்கேற்றனர். தெற்கு ரயில்வேயின் சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டங்கள் சார்பிலும் சர்வதேச யோகாதின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கப்பல் கட்டுமான துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையின் 3 போர்க்கப்பல்களை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்து பேசிய அவர், இது தொடர்பாக மத்திய அரசு பல்வேறு கொள்கை முடிவுகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் கடல்சார் துறை மேம்பாடு அடைவதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக வாய்ப்புள்ளதாக பிரதமர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் INS தூணாகிரி, INS சன்சோதக், INS அக்ரி ஆகிய 3 போர்க்கப்பல்களை இந்திய கடற்படையின் சேவைக்காக திரு நரேந்திர மோடி இணைத்தார். இந்திய கடற்படையின் கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS தூணாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்சோதக் போர்க்கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படையின் 3 போர்க்கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தது கடல்சார் திறன் வளர்ச்சியில் வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய பெருங்கடலில் கடல்சார் பாதுகாப்பிற்காக இந்த போர்க்கப்பல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. இத்தேர்வை 2,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அச்சமின்றி தேர்வை எழுத வேண்டும் என்று கூறினார். வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நீட் தேர்வை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வு பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 வரை நடைபெறவுள்ளது. பிற்பகல் 1:30 வரை நடைபெறும் மட்டுமே தேர்வு மையத்திற்கு மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நுழைவுச்சீட்டு மற்றும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையுடன் மாணவர்கள் தேர்வெழுத அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வெழுத மாணவர்களுக்கான குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்த முகமை கூறியுள்ளது. ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். சைபீரிய பகுதியில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்ட இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று பிலிப்பீன்ஸ் அதிபர் ஃபெர்னிடாட் மார்கோஸ் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து கடந்த புதன்கிழமை இவர்களை விடுவிக்க திரு புட்டின் உத்தரவிட்டார். இந்த 24 பேரும் 2 விமானங்களில் இன்று காலை பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலா சென்றடைந்தனர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இந்தோனேஷியாவின் பாலியில் நடைபெற்ற இப்போட்டியின் 55 கிலோ இடைப்பிரிவில் ஜப்பானின் ரீனா கூடாவை 4-3 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அன்வி ராத்தோட் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் சுகலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கம், 1 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெர்மனி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. இதுவரை ஜெர்மனி, மெக்சிகோ, அமெரிக்கா நாடுகளின் அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக பேட் செய்து

பெறும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 34 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. நேஷனல் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS துனாகிரி, INS சன்ஷோதக், INS

0: நான்கு பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:14 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு. மெல்லிசை துவக்கமாக சென்னை இளையோர் இசைக்குழுவினர் பாடியுள்ள பாடல்.

0: Klaus came in. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz எஃப்எம் கோல்டு. இசை மலர்.
2: இப்பொழுது ரஞ்சனி குருபிரசாத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு ஆரம்பம் சுத்த சீமந்தினி ராகத்தில் அமைந்த ஜானகி ரமணா தியாகராஜர் கீர்த்தனை. ஆதிதாளம்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரஞ்சினி குருபிரசாத் அவர்களின் பாட்டு. எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ஹரிகாம்போதி ராகத்தில் அமைந்த தினமணி வம்ச தியாகராஜர் கீர்த்தனை, ஆதிதாளம்,

0: இதுவரை ரஞ்சினி குருபிரசாத் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
2: Good afternoon. This is Akashvani and I am Naresh Mago with the Midday News. The headlines. Prime Minister Narendra Modi emphasizes yoga's role in providing pathway from mental to physical wellness. Leads the national observance of 12th International Day of Yoga in Kolkata. Prime Minister Modi commissions 3 indigenously built Indian Navy platforms in Kolkata, says special steps being taken to enhance domestic defense production capacity.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் 4 மணி வரை ரசிக்கலாம் திரை கானம். திரைக்கானத்தில் முதல் பாடலாக கேடி பில்லா கில்லாடி ரங்கா திரைப்படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் பாடிய பாடல் கேட்கலாம்.

ஒலித்த குரல் மதுபாலகிருஷ்ணன். அபியும் நானும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்த ஒலிக்கை இருக்கும் குரல் ஹரிச்சரண், தெய்வ திருமகள் திரைப்படத்திலிருந்து.

0: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
1: மரம் போல்வர், மக்கட்பண்பு இல்லாதவர்.
0: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பு இல்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்கள்ல ஒன்னா பூமி இருக்கலாம், ஆனா அந்த கோளுக்குள்ள ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
1: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: ஆகாஷ்வாணி, நேரம் 3 மணி. திரைகாணம் தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களே. திரைகாணத்தில் தொடர்ந்து வேதம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மகாலட்சுமி பாடிய பாடல் கேட்கலாம்.

ஒலித்த குரல்கள் தேவன் ஏகாம்பரம், சுஜாதா மோகன். ஷாஜஹான் திரைப்படத்தில் இந்த பாடல் கேட்டீர்கள். அடுத்த ஒலிக்க இருக்கும் குரல்கள் கே கே அனுராதா ஸ்ரீராம் ரெட் திரைப்படத்திற்காக.

பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், ஹரிணி. இனி மனதை திருடிவிட்டாய் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் சாதனா சர்க்கம் குரல்களில்.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

0: சந்தோஷ் நாராயணன் குரலில் ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
3: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: திரையிசையில் நிறைவாக தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் சுபாஷினி பாடிய பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: தொடர்வது சமஸ்கிருதத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம் பிரவாச்சிகா நிதிஹி ஜாஹா.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 7:10. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டில் தொடர்வது
1: ஆகாஷ்வாணி கனிந்த வாழ்வு.

0: இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற அகில இந்திய வானொலி நிலைய கட்டட பிரிவு உதவி பொறியாளர் வி பாலகிருஷ்ணன் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம்.
1: வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் நாம பல துறை சார்ந்த அறிஞர்களை, நீண்ட நெடிய அனுபவசாலிகளை சந்திச்சு அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாம தெரிஞ்சிட்டு வரோம். அந்த வகையில இந்த வார சிறப்பு நிபுணர், மிக அனுபவசாலி, நீண்ட நெடிய அனுபவசாலி அவங்க நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களை சந்திக்கலாம். அவங்க தன்னுடைய வாழ்க்கையில கண்ட அந்த அனுபவத்தை நம்மளோட ஷேர் பண்றதுக்கா வந்திருக்காங்க. அவங்க யாரும் பாக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். உங்களை பற்றிய அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு.
2: எனது பெயர் பாலகிருஷ்ணன். கட்டட பிரிவு வானொலி நிலையம் மதுரையில் உதவி பொறியாளராக பணியை செய்து 2022 டிசம்பரில் பணி ஓய்வு பெற்றேன்.
1: சார், உங்களை சந்திக்கிறதுல எனக்கு இன்னொரு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, எங்கள் மதுரை வானொலி நிலையத்திலேயே நீங்க வந்து கட்டட பொறியாளர், அதாவது சிவில் செக்ஷன்ல வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க. உங்களை நாங்களை சந்திச்சு உங்களுடைய அனுபவத்தை நான் கேட்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.

0: 2022 டிசம்பரில் பணி ஓய்வு பெற்றேன்.
1: சார், உங்களை சந்திக்கிறதுல எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, எங்கள் மதுரை வானொலி நிலையத்திலேயே நீங்க வந்து கட்டட பொறியாளர், அதாவது சிவில் செக்ஷன்ல வேலை பார்த்து ரிட்டையர் ஆயிட்டீங்க. உங்களை நாங்களை சந்திச்சு உங்களுடைய அனுபவத்தை நான் கேட்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, உங்களுடைய பூர்வீகம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: எனது பூர்வீகம் ஏ பாறைப்பட்டி, மதுரை மாவட்டம். பிறந்தது சிவகாசிக்கு அருகில் உள்ள ஏ துலுக்கவெட்டி என்ற கிராமம். அங்கே ஆரம்பகால பள்ளியை முடித்தேன். சிவகாசியில் பிளஸ் டூ வரையிலும் முடித்துவிட்டு இன்ஜினியரிங் கிடைக்காததால் பாலிடெக்னிக்கில் சிவில் முடித்துவிட்டு ஆல் இண்டியா ரேடியோவில் ஜூனியர் இன்ஜினியராக பணியில் சேர்ந்தேன்.
1: சரிங்க சார், ஓகே சார். உங்களுடைய குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: என்னுடைய மனைவி ஆரம்பகால பள்ளி முடித்தவர். அவரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர். அவரை நான் வசதி இல்லாத வீட்டில் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையின் காரணமாக அவரவே நான் விரும்பி திருமணம் செய்து கொண்டேன்.

0: எங்களுக்கு மூன்று குழந்தைகள். முதல் குழந்தை சென்னை மெட்ரோ ரயிலில் உதவி மேலாளர் சிவில் பணியை செய்து வருகிறார். இரண்டாவது குழந்தை பெண் குழந்தை, அவங்க எம்ஏ எம்ஃபில் இங்கிலீஷ் முடித்தவங்க. அவங்க வேலைக்கு போக விருப்பம் இல்லாத காரணத்தினால் திருமணம் முடித்து கொடுத்து விட்டேன். மூன்றாவது பையன் மெக்கானிக்கல் முடித்தவர், அவர் தற்சமயம் அமெரிக்கன் கம்பெனியில் பணியை செய்து வருகிறார்.
1: நல்லதுங்க சார். உங்களுடைய பள்ளி பருவ நட்பு, பள்ளி ஆசிரியர், அதை பத்தின ஒரு பசுமை மாற நினைவுகள் கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: ஆரம்பகால பள்ளி ஏத்துல்கோட்டில் பயின்ற பொழுது மாடசாமி என்ற ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தார். அவர் எனக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தார். அப்பொழுதே ஒரு நாளைக்கு 5 பைசா என் தாத்தா கொடுத்த பணத்தை அவரிடம் கொடுத்து சேர்த்து வைத்து, அதுல ஒரு அந்த காலத்தில் ரைட்டர் பேனா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 2 ரூபா 50 காசுக்கு அப்பொழுது வாங்கினேன். அவர்தான் என்னை சிவகாசியிலும் போய் உயர்நல பள்ளியில் சேர்த்து விட்டார். தந்தை போல் என்னை கவனித்துக் கொண்டார். ஏனென்றால் என் தந்தை ஒரு விவசாயி, அவரால் எல்லா இடத்துக்கும் வர முடியாது. அந்த காலகட்டத்தில் அவர் தான் எனக்கு ஒரு தந்தையாக எனக்கு செயல்பட்டார். அவர் இன்று வரையும் நான் நினைவு கூர்கிறேன். அவருடைய குழந்தைகளுடன் நான் இன்றும் உரையாடி கொண்டு இருக்கிறேன்.

0: அறிஞர் அண்ணா போல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.
1: நீங்க ஸ்கூல் வந்து ஒரு கிராமம் லெவல்ல உள்ள ஒரு ஏரியால படிச்சீங்க, பள்ளி பருவம் அதை முடிச்சுட்டு வந்து தமிழ்நாடு பள்ளிங்க படிச்சதா சொன்னீங்களே சார், அந்த தமிழ்நாடு பள்ளிங்க படிச்ச ஒரு நினைவுகள் சொல்லுங்க சார்.
2: நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும் போதே நான் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசையை என்னுள் வளர்த்துக்கொண்டேன். அதன் காரணமாக ஃபர்ஸ்ட் குரூப் என்று சொல்வார்கள் பிளஸ் டூவில், முதல் எண்ணிலிருந்து ஆரம்பம் பிளஸ் டூ என்னுடைய அந்த காலகட்டத்தில். பிளஸ் டூ முடித்த பின்பு இன்ஜினியரிங் ட்ரை பண்ணேன், இன்ஜினியரிங் காலேஜுக்கு கிடைக்காத போது நான் பாலிடெக்னிக் வழியாக முடித்துவிட்டு ஒரு சிவில் இன்ஜினியராக ஜூனியர் இன்ஜினியராக ஆல் இந்தியா ரேடியோவில் பணியில் சேர்ந்தேன்.
1: நல்லதுங்க சார், அதாவது இன்ஜினியரான கனவோட வந்தீங்க, பாலிடெக்னிக்ல படிச்சீங்க, படிச்சு முடிச்சுன்னா வேலைக்கு சேர்ந்துட்டீங்க. சார் நீங்க ஆல் இந்தியா ரேடியோல வேலைக்கு சேர்ந்தேன்னு சொல்றீங்க, ஆல் இந்தியா ரேடியோல வேலை சேர்க்கு முன்னாடி வேற ஏதாவது வேலை பார்த்த அனுபவம் உண்டா சார்?
2: இருக்கு.
1: என்னங்க சார், அதை பத்தி சொல்லுங்க சார்.
2: பொதுப்பணித்துறையில் உதவி டிராஸ்மேனாக பணியில் சேர்ந்தேன் முதலில் 1984 ஆரம்ப காலத்தில். அதன் பின்பு 2 மாசம் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்த ஒரு இன்டர்வியூ வந்தது. அதில் மண்வள பாதுகாப்பு துறை, அதில் டிராஸ்மேனாக பணியில் சேர்ந்தேன். அங்க உள்ள சூழல் எனக்கு ஒத்து வராத காரணத்தினால் நான் அந்த வேலையை வேண்டாம் என்று முடிவு பண்ணிவிட்டு 1 மாசம் வீட்டில் இருந்தேன். அதே வேலையில் இதற்கு முன்னால் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த வானொலி நிலைய ஜூனியர் இன்ஜினியருக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி இருந்த காரணத்தினால் அந்த டயத்தில் எனக்கு வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கிடைக்கப்பெற்றவுடன் நாங்கள் வந்து 1984 மே மாதம் 21st ஜூனியர் இன்ஜினியராக பணியில் சேர்ந்தேன்.
1: நல்லதுங்க சார், அதாவது ஆல் இண்டியா ரேடியோவில் நீங்கள் சேர்றதுக்கு முன்னாடி 2 டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்துருந்தீங்க, சில மாதங்கள் தான் வேலை பார்த்தீங்க. சரிங்க சார், இப்போ ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பார்த்தீங்க, முத முத நீங்கள் வேலைக்கு சேர்ந்த அந்த முதல் நாள் அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்க சார்.
2: அந்த காலகட்டத்தில் சிசிடபிள்யூ எனக்கு மேல் அதிகாரிகள் அனைவருமே தமிழ் தெரியாத ஆளுகள். நான் வந்து தமிழ் மீடியம் படித்து வந்த ஒரு இன்ஜினியர், இங்கிலீஷ் எனக்கு சரியா வராது. அந்த காலகட்டத்தில் மிகவும் கஷ்டப்பட்டேன். ஆனா வேலை வந்து டிப்ளமோ படிக்கும் போது ப்ராஜெக்ட் நான் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினோம் எங்க டீம். அந்த அளவுக்கு இன்ஜினியரிங் காலேஜும் பாலிடெக்னிக்கும் சேர்ந்துதான் அந்த பிரைஸ். அதுல வந்து நாங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினோம். பிராக்டிக்கலா எனக்கு எல்லாத்துலயும் நல்ல நிபுணத்துவம் ஆரம்ப காலத்திலேயே எனக்கு இருந்தது காரணத்தினாலதான் என்ன இங்க பணியில் அமர்த்தினார்கள் நான் நினைக்கிறேன். 1984 மே மாசம் 21st வானொலி நிலையம் சிசிடபிள்யூ பணியில் சேர்ந்தவுடன் மதுரையில் சேர்ந்தேன். அப்பொழுது இங்கிலீஷ் சரியா வராத காரணம் அது ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது. கான்வர்சேஷன் என்னுடைய மேலதிகாரியிடம் உரையாடுவதற்கு மிகவும் சிரமப்பட்டு தான் எல்லாம் செஞ்சு கொண்டிருந்தேன். இதே நேரத்தில் எனக்கு பெரிய பண்டல் நிறைய ஒரு டிராயிங்கை கொண்டு வந்து கொடுத்து டிரான்ஸ்மிட்டர் சைட்டை போய் இன்சார்ஜா கொடுத்துட்டாங்க. அங்க போய் பார்த்தா டிராயிங்ல இருக்கிறது மாதிரி ஒரு கல் கூட இல்லை, அந்த பவுண்டரி ஸ்டோன் எதுவுமே இல்லை. அது விஷயமா நாங்க ரொம்ப சிரமப்பட்டு அந்த பவுண்டரி ஸ்டோன் கிடைக்காத காரணத்தினால 1 வாரம் நான் கஷ்டப்பட்டேன். அந்த இடம் பூரா உழவர்கள் உழுது கொண்டு இருந்தாங்க, எந்த கல்லும் இல்லை. அப்பொழுது வானொலி நிலையத்தில் இன்ஸ்டலேஷன் ஆபீசராக திரு சங்கரன் சார் அவங்க இருந்தாரு, அவரை நான் உதவிக்கு கேட்டேன். அவர் வந்து அவருடைய ஐடியாவும் என்னுடைய ஐடியாவும் சேர்த்து ஸ்டேட் கவர்மெண்டுடைய தாலுகா ஆபீஸில் சென்று அந்த சர்வே நம்பரில் உள்ள அட்ரஸை பூரா எடுத்து ஒவ்வொரு வீடாக போய் அந்த ஒவ்வொரு சர்வே நம்பருக்கு உள்ள அவங்களுடைய அட்ரஸ் போய் பார்த்து அவங்க வீட்டுக்கே போய் இந்த மாதிரி உங்க இடம் வந்து பிரச்சனையில் இருக்கு, அதை நீங்க வந்து எங்க அலுவலகத்துக்கு வந்து அதை சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், நாங்க எங்க வேலையை செய்யலாம்னு சொல்லி கேட்டேன். சங்கர சார்ட்ட நான் விஷயத்த சொல்றேன், அவர் என்னோட சேர்ந்துதான் நான் போய் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அவங்க அட்ரஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சர்வே நம்பர் எடுத்துக்கிட்டு நேரம் அவங்க வீட்டிலேயே போய் நீங்க எங்க இடத்துக்கு வாங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை அங்க பேசி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஒரு சிலர் வந்தாங்க, பல பேர் வந்து எடுக்கிறத எடுத்துட்டு மீதியை கொடுங்க, நாங்க கேஸ் போட்டு எங்க சொத்தெல்லாம் போய்விட்டது, இனிமேலும் எங்களால முடியாது. அவங்க எல்லாம் விவசாயிகள், அது ஏன்னா அவங்களுக்கு அந்த நிலத்துக்குரிய அமௌண்ட் சேராதனால அவங்களுக்கு கோபம் தான் என்ன வந்து தாக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் ஓரடம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டிராயிங் படி ஒவ்வொரு கல்லா பவுண்டரி ஸ்டோன் ஊண்டி அதன் முன்பு அந்த பணியை நான் ஆரம்பித்தேன்.
1: சார் உண்மையில கேக்குறது எனக்கு வியப்பா இருக்கு, என்னன்னா முதல் முதல்ல இந்த டிரான்ஸ்மிட்டருக்கான அடித்தளம் வந்து நீங்க போட்டிருக்கீங்க, அந்த அடித்தளத்துக்கு நீங்க சந்திச்ச அந்த பிரச்சனை எல்லாம் சொல்றீங்க, கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதாவது ஒரு காலத்துல வந்து இந்த உங்களுடைய உழைப்பு இன்னும் அந்த டிரான்ஸ்மிட்டர்ல என்றும் உண்டு.

வைத்து அணைகள் கட்டும் கைகளே, ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே, சேற்றில் ஓடி நாற்று நட்டு களையெடுக்கும் கைகளே, செக்கர் வானம் போல எல்லும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும்

சரீரங்கள் படைத்து விட்ட கைகளே, பாதை போட்டு உலகை உண்டாய் இணைத்து வைத்த கைகளே, பாரிலுள்ள பெருமையாவும் படைத்ததெங்கள் கைகளே, பச்சை ரத்தம் வேர்வையாக படிந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும்

0: சார், அடுத்ததா வந்து நீங்க ஜாயின் பண்றப்ப வந்து ஜூனியர் இன்ஜினியரா ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னீங்க, அதாவது ஜேஇஏ ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஜேஇஏ இருந்து அடுத்த கட்ட ப்ரமோஷன் என்ன பதவி உயர்வு கிடைச்சு எந்தெந்த ஊருக்கு எல்லாம் நீங்க பிரயாணம் பண்ணீங்க சார்?
1: பதவி உயர்வு கிடைத்தது வந்து 2010 2010 எனக்கு வந்து ஏஇ இன்சார்ஜா கிடைச்சது.
0: இதுக்கு இடையில இப்ப டிரான்ஸ்பர்ல எங்கெங்க சார் நீங்க போனீங்க? இப்ப
1: டிரான்ஸ்பர் மதுரை ஜாயின் பண்ணது, அதன் பின்பு கொடைக்கானல், சென்னை. சென்னையில் பல அலுவலகத்தில் நான் வேலை பார்த்திருக்கேன். சிறிது காலம் டெம்பரரி டிரான்ஸ்பர் என்று சொல்வார்கள். தொடபலாப்பூர் ரோடு ஒர்க்கு சென்னையில இருந்து 2005 அந்த காலகட்டத்தில் நான் திரும்ப மதுரைக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்தேன். இங்க வந்து 2010 ஆரம்ப காலம் வரைக்கும் இங்க மதுரையில் இருந்துட்டு 2010 மிடில் கோயம்புத்தூருக்கு ஏஇ இன்சார்ஜா டிரான்ஸ்பர் ஆகி போனேன்.
0: சார், இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 இடங்களுக்கு மேல வந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகி போயிருக்கீங்க. இப்ப டிரான்ஸ்பர் ஆகி போறப்ப உங்களுடைய குடும்பத்தை எப்படி சார் நீங்க வந்து வழி நடத்தினீங்க? இப்ப ஒரு பக்கம் குடும்பம், ஒரு பக்கம் வந்து பணி, எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க?
1: நான் எங்க டிரான்ஸ்பர் ஆனாலும் என்னுடைய குடும்பத்தை உடன் அழைத்து சென்று விடுவேன். ஏன்னா குழந்தைங்க 3, அவங்களை படிக்க பள்ளிக்கு அனுப்பணும். எங்களுக்கு என்னுடைய குடும்பத்துல வேற யாரும் எனக்கு உதவி பண்ற அளவுல இல்ல. அதன் காரணமா நான் என்னுடைய குடும்பத்தை என்னுடைய அழைத்து சென்று விடுவேன்.

0: 2010 கோயம்புத்தூர் செல்லும் பொழுது தான் பசங்க இங்கே மதுரையில் படித்ததுனால உங்களால் உடனே மிடில் வர முடியல. ஒரு 1.5 வருஷம் நான் தனியாக இருந்தேன் அங்கே. அப்போது இங்கே கேவியில் தான் படித்தாங்க. கேவியில் அப்போ உள்ள பிரின்ஸிபல் வந்து கொஞ்சம் உங்கள் பையன் வந்து நீங்கள் கூட அழைச்சிட்டு போகிறது நல்லது அப்படின்னு சில அறிவுரை சொன்னார். அதன் பின்பு ஃபேமிலியெல்லாம் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன்.
1: உங்களுடைய ஓய்வு எந்த வருஷம் சார் நீங்கள் ஓய்வு பெற்றீங்க? நீங்கள் ஓய்வு பெற்ற அந்த நாள் உங்களுடைய நினைவுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: 2022 டிசம்பர் மாதம் ஓய்வு பெற்றேன். அந்த காலகட்டத்தில் அந்த கடைசி நாள் வரையிலும் நான் என்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சேன். முழு நிம்மதியுடன் நான் பணி ஓய்வு பெற்றேன். இப்பவும் நான் சந்தோஷமா தான் இருக்கேன். காரணம், நான் வேலை செய்யும் போதும் மேலதிகாரிகளுடைய சொல் பேச்சு கேட்டு அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது, அலுவலகத்திலும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது. பணி செய்யக்கூடிய ஒரு கட்டட வேலை இருப்பதனால அதுல பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் சரி செய்து நிம்மதியாக நான் ரிட்டையர்ட் ஆனேன். அது எனக்கு முழு திருப்தியுடன் தான் நான் ரிட்டையர்ட் ஆகி போனேன். கடைசி நாள் வரையிலும் நான் வேலை செஞ்சேன்.
1: சரிங்க சார்.
0: கடைசி நாள் வரையிலும் ரவுண்டு ராமேஸ்வரம் வேலை செஞ்சு, ராமேஸ்வரம் அங்க ரெனோவேஷன் பண்ண வேலை, எஃப்எம் மாடிபிகேஷன் பண்ணி அந்த டிவி ஸ்டேஷனை மாடிபிகேஷன் பண்ணி எஃப்எம் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கு ரெடியா அதுக்குரிய ஆரம்பகால மாடிபிகேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்தோம். அதை இறுதி நாள் வரையில நான் வேலை செஞ்சேன்.
1: ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது சார், உங்களுடைய முதல் முதல் பணியை வந்து மதுரை வானொலி நிலையத்துடைய கூடல் நகர் டிரான்ஸ்மிட்டருடைய பவுண்டேஷன் ஆரம்பிச்சீங்க. பணி நிறைவு வந்து ராமேஸ்வரத்துடைய எஃப்எம் ஸ்டேஷனுக்கான பவுண்டேஷன் போட்டு கொடுத்து வந்திருக்கீங்க சார். அதாவது வாழ்நாள் முழுவதும் உழைப்பு தான். என்னங்க சார்?
0: வாழ்நாள் முழுவதும் உழைப்பு தான்.
1: சரிங்க சார். இப்ப 2022 நீங்க ஓய்வு பெற்றுட்டு இருக்கீங்க. ஓய்வு பெற்றப்பறம் இப்ப என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: தற்சமயம் நான் வந்து ஓய்வு பெறுவதற்கு சில மாசங்களாக ஏதாச்சும் வேலை செய்யலாம்னு ஒரு முடிவு வச்சிருந்தேன். ஆனா அது ஓய்வு பெற்ற பின்பு மன நிம்மதியோட இருக்கணும்ன்ற ஒரு முடிவுல கிடைச்ச அந்த பணத்தையும் எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணாம பசங்களுக்கு தேவையானது மட்டும் செஞ்சுட்டு மீதியை நான் போஸ்ட் ஆபீஸ்ல இது பண்ணிட்டேன். வேற பொருள் வாங்கினாலும் அதனால எனக்கு சில தொந்தரவு வருமோ, மன நிம்மதி போயிருமோன்ற காரணத்தினால நான் எதுவுமே பண்ணிக்கல. அதே மாதிரி வேற வேலைக்கு போனாலும் மன உளைச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மன நிம்மதிய மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு வீட்டில் உள்ள சில வேலைகளை செய்வேன். காலையில சில ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்வேன்.
1: சரிங்க சார். ஓகே. அதாவது போதும், இவ்வளவு நாள் நல்லா உழைச்சாச்சு, இனிமேல் அடுத்த கட்ட வாழ்க்கை கொஞ்சம் ஓய்வு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க. நல்லது சார். இப்ப தினந்தோறும் உங்களை ஆக்டிவிட்டிஸ் என்ன சார் இருக்கு?
0: 6 மணிக்கு காலையில 6 மணிக்கு எழுந்திருப்பேன். எழுந்திருச்ச உடனே காலக்கடனை முடித்து விட்டு பிரஸ் பண்ணிட்டு வந்து சீரக தண்ணி ரெடி பண்ணுவேன். ரெடி பண்ணி அதை அறிந்து விட்டு மொட்டை மாடியில் போய் ஒரு 3000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டு அந்த மீன் டைம் நான் வந்து அந்த செடிகள் கொஞ்சம் வச்சிருக்கனால அதுக்கும் தண்ணி விட்டுட்டு திரும்ப சின்ன ஜாயிண்ட் எக்ஸசைஸ் அதை பண்ணுவேன், பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுவேன். இதை முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஒரு 7:30 போல திரும்ப

0: கீழ வந்து மனைவிட்ட டீ சாப்பிட்டு மீதி குளிக்கிற வேலை இதெல்லாம் முடிச்சுட்டு 9:30 போல டிஃபன் முடிச்சுட்டு கொஞ்சம் வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்டுகளுக்கு குட் மார்னிங் போடுறது, வந்த குட் மார்னிங்க ரிசீவ் பண்றது, இந்த மாதிரி சில மெசேஜ் எல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு 10 மணி 11 மணி ஆயிரும். திரும்ப டிவியை வாட்ச் பண்றது, பொதிகை டிவி தான் நான் மெயினாக, அந்த காலையில் 8 மணிக்கு பொதிகை நியூஸ் தான் நான் வழக்கமாக பார்க்கறது, அதை நான் பார்த்துருவேன். மற்றதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வானொலி நிலையமும் சிறப்பாக செயல்பட்டு வர்றதுனால கேட்கறதுக்கும் குழந்தைகளோட பொதிகை டிவி பார்க்கறதுக்கும் அதில் உள்ள நிகழ்ச்சிகள் மற்ற எந்த டிவிலையுமே வர்றதில்லை. அதனால நான் நம்ம டிவியும் நம்ம சேனல் ஏஆர் தான் நான் கேட்கறது. அதுக்கு 2 ரேடியோ வாங்கி வச்சிருக்கேன். ஒரு ரேடியோ கோயம்புத்தூர்ல எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அங்க உள்ள நிலைய அதிகாரி எனக்கு பரிசா கொடுத்தாங்க, அதையும் வச்சிருக்கேன். இப்போ அது கொஞ்சம்
1: நல்லது செய்தது. புத்தகம் படிக்கிற பழக்கம்லாம் இருக்காங்க சார்?
0: புத்தகம் படிக்கிற பழக்கம் எனக்கு அதிகமாக இல்லை, ஆரம்ப காலத்திலிருந்தே கிடையாது. கேள்வி ஞானம் தான், படிக்கிறத விட கேள்வி ஞானம் தான் ஜாஸ்தி. படித்தாலும் அது துணுக்கு செய்தியாகத்தான் படிப்பேன். டிவி வாட்ச் பண்ணாலும் அது துணுக்கான ஒரு பட்டிமன்றம், பாட்டு நிகழ்ச்சிகள், விவசாய நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி ஒரு அறிவுரையான ஒரு ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி நான் கேட்கறது. எனக்கு சினிமா பாக்குற பழக்கம் கிடையாது, ஆரம்ப காலத்திலிருந்து இல்ல.
1: 1984 நீங்க வந்து அகில இந்திய வானொலி இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ணீங்க. 2022 நீங்க எங்க உங்களுடைய பணியை தொடங்குனீங்களோ அதே இடத்துல உங்க பணி நிறைவு பெற்றீங்க சார். அது ஒரு பெரிய சந்தோஷம் தான் சார். உங்களுடைய இந்த பணி அனுபவங்கள்ல உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது என்னங்க சார் சொல்லுவீங்க?
0: மறக்க முடியாத சம்பவம்னா பல விஷயங்கள் நடந்திருக்கு. பணி செய்யும் போது கொடைக்கானல்ல நான் டிவி நிலையத்தினுடைய அந்த ஸ்டாஃப் குவார்டர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது குண்டு வச்சுட்டாங்க சமூக விரோதிகள். குண்டு வச்சதுனால அங்க பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அது டைப் டி குவார்டர்ஸ் பக்கத்துல அந்த குண்டு விழுந்தது. அந்த இடத்துல ஒரு 2.5 அடி பள்ளம் உண்டாயிடுச்சு. ஆனாலும் கட்டடம் வந்து லிண்டல் லெவலில் தான் இருந்தது, ஒரு டேமேஜ் ஆகலை. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து என்னை என்கொயரி பண்ணிட்டு யார் இன்ஜினியர்னு கேட்டு என்னை இது பண்ணாங்க. நான் தான் இன்ஜினியர்னு சொல்லும்போது என்னை பாராட்டினாங்க. பக்கத்தில் உள்ள கருங்கல்னால கட்டின காம்பவுண்ட் வாலு ஓட்டை விழுந்துருச்சு. அந்த காம்பவுண்ட் வாலுக்கும் குவார்டர்ஸுக்கும் நடுவில் தான் அந்த பள்ளம் விழுந்தது, ஆனால் இதில் டேமேஜ் ஆகலை.
1: இது எந்த வருஷம் நடந்துச்சு சார்?
0: இது நடந்தது 1987, சரியா ஞாபகம் இல்லை, சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: சரிங்க சார்.
0: அந்த காலகட்டத்தில்
1: பரவாயில்ல. அதாவது வெடிகுண்டு வச்சு
0: அது ஒரு பெரிய சம்பவம் அது.
1: சரிங்க சார். உண்மையிலே இது ரொம்ப கேட்கவே ரொம்ப திகிலூட்டும் வகையில இருக்கு. நீங்க வேலை பார்த்த இடத்துல வெடிகுண்டு இதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க என்னங்க சார்?
0: இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன்
1: கண்டிப்பா சார். அதுவே ஒரு பெரிய அனுபவம் சார். எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை வந்தாலுமே நம்மளால சமாளிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து அந்த சில சம்பவங்கள் வாழ்க்கையில நம்மளுக்கு வந்து வழிகாட்டுன்னு சொல்லுவாங்க சார். சார், இப்ப அடுத்ததா வந்து இந்த நிகழ்ச்சியோட ஒரு முக்கியமான கேள்வி உங்களுக்கு. உங்களுடைய பணி அனுபவத்துல நிறைய அதிகாரிகள், தொழிலாளர்கள், நேயர்கள், மக்கள் சொல்லி நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க. உங்களுடைய நீண்ட நெடிய அனுபவத்துல இன்றைய நமது இளைஞர்களுக்கு நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
0: இன்றைய இளைஞர்கள் வந்து நம்ம பொறுப்புடன் செயல்பட வேண்டும். இளைஞர்கள் முதலில் அவங்களுடைய உடல் சார்ந்த உடற்பயிற்சி, நல்ல உணவு, வட்டாரத்தில் அந்த அவங்க இருக்கக்கூடிய வட்டாரத்தில் விளையக்கூடிய உணவுகளை பயன்படுத்த வேண்டும். மற்ற உணவு பழக்கத்திலிருந்து உடற்பயிற்சியிலிருந்து அதை செம்மனே செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க நினைச்சது வேலையை செய்யறதுக்கு உடல் ஒத்துழைப்பு ஃபர்ஸ்ட், அதுதான் நல்ல ஒழுக்கத்தோட இருக்கணும். இதெல்லாம் இருந்தா அவங்க நினைச்சதை லகுவாக அடைய முடியும்ன்றது என்னுடைய.
1: ரொம்ப நல்லது சார். அதாவது உடற்பயிற்சி, நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு, ஒழுக்கம் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றீங்க சார்.
2: நாளை அனைவர்களே.

0: சார், இதே மாதிரி வந்து இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து ஓய்வு பெறும் நிலையில் இருப்பாங்க. ஒரு 60 வயசு வந்துச்சுனால என்னடா வாழ்க்கை அப்படின்னு இருப்பாங்க. அது மாதிரி இந்த ஓய்வு பெறும் நிலையில் உள்ளவங்க, ஓய்வு பெற்றவங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
1: நான் பணி வேலையில் இருக்கும்போது, சென்னையில் வேலையில் இருக்கும்போது, நம்ம வானொலி நிலையத்திலே பெயர் வேண்டாம் என்று நினைக்கிறேன், ஒரு உதவி இயக்குநராக இருந்தவர், 6 மாதம் இருக்கு பணி ஓய்வு பெறுவதற்கு அவருக்கு. அவர் வீட்டில் நிறைய தொந்தரவு பண்ணுறாரு, பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரம்மா எங்கள்கிட்ட சொன்னாங்க, என்னுடைய மனைவிட்டையும் என்னுடையும். நான் அவங்கள ஒரு வாரத்துக்கு ஒருக்கா எங்கள் வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு விருந்து கொடுத்து, 60 வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம பணி ஓய்வு பெறுவது இது எல்லாம் உலகறிஞ்ச உண்மை, இது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும், அது நம்ம நாட்டினுடைய சட்டத்திட்டத்தில் ஒன்று, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அதுக்காக வருந்தக்கூடாது. பணி ஓய்வு பெற்றுட்டு சரியாக நம்ம இருக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யணும், நம்ம மனநிலையை அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவப்படுத்திக்கணும். அதை விடுத்து ஓய்வு பெற்ற பின்பு நம்ம என்ன செய்ய போகிறோம், அது செய்ய போகிறோம், இது செய்ய போகிறோம்னு மனநிலைக்கு வந்தோம்னாலே உடல்நிலை கெட்டுவிடும். முதல்ல உடல்நிலை கெட்டு வச்சுன்னா மனநிலையும் கெட்டு போகும், மனநிலையை தொடர்ந்து உடல்நிலையும் கெட்டு போகும். நீங்கள் பணி ஓய்வு பெற்ற அனைத்து பணத்தையும் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் தான் போய் கொடுக்கணும். நம்மளை சார்ந்து இருக்கவங்களுக்கும் நம்ம தொந்தரவாயிரும். முதல்ல அந்த வேலையை நம்ம நிறுத்திக்கணும். ஓய்வு பெற்ற பின்பு ஒரு பொருளை வாங்குறோம், ஒரு இடம் வாங்குறோம், வீடு வாங்குறோம்னு சொல்லிட்டு கடனுக்கு உள்ளாகக்கூடாது. மன நிம்மதிக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த செயலையும் ஈடுபடக்கூடாது. நிம்மதியோடு இருந்துட்டு இருக்கிறத வச்சு சாப்பிட்டு கூட இருக்கவங்களோட ஒத்துழைப்போட இருக்கிற மீதி காலத்தை ஆயுஸ் வரைக்கும் நம்ம கடத்துறது ரொம்ப நல்லது. நம்ம யாரையும் சார்ந்து இருக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது.
0: ஓய்வு பெற்ற பிறகு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கறது வந்து எல்லாரும் விரும்பக்கூடிய விஷயத்த சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை கேட்கறவங்க கண்டிப்பா ஒரு முடிவு பண்ணிருப்பாங்க, நம்ம ஓய்வு 60 வயசை தாண்டிச்சுன்னா அகலக்கால் வைக்காம இருக்கிறத வச்சுக்கிட்டு சிக்கனமா வச்சுக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியில ஒரு நல்ல பதிவை கொடுத்தீங்க சார். உங்களுடைய விருப்ப பாட்டு, ஏன்னா நீங்க வானொலியில வேலை பார்த்த நபர், வானொலியில பல பாடல்களை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, உங்களுடைய விருப்ப பாடல் ஒண்ணு சொல்லுங்க சார், நம்ம வானொலியில அதை ஒலிக்க செய்யலாம்.
1: விவசாயம் சார்ந்த பாடல்கள் எதுவா இருந்தாலும் நான் கேட்பேன்,
0: கண்டிப்பா
1: விரும்பி கேட்பேன்.
0: கண்டிப்பா நீங்க விரும்பக்கூடிய ஒரு விவசாய பாட்டு தாராளம் போட்டுடலாம், ரொம்ப நல்லது சார். எங்க நிலையத்துக்கு வந்து உங்களுடைய ஓய்வு பெற்ற காலத்துல உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்க நிலையத்துல வந்து உங்களுடைய பணி தொடங்கி, உங்க பள்ளிகாலம் தொடங்கி, பள்ளிகாலம் பாலிடெக்னிக்ல படிச்சது உங்களுடைய பணி தொடங்கி நிறைவு பெற்று வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை ரொம்ப அழகா எங்கள்கிட்ட சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் சார்.
1: உங்களுக்கும் வணக்கம்.
0: நன்றி சார்.

இதுவரை இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற அகில இந்திய வானொலி நிலைய கட்டட பிரிவு உதவி பொறியாளர் வி பாலகிருஷ்ணன் அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடின கே வேல்முருகன் அவர்கள். நிறைவு பெற்றது கனிந்த வாழ்வு. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சி திட்டங்களின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைந்தால் மட்டுமே வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்கை எட்ட இயலும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தனிநபர் மற்றும் சமூகத்தின் வளர்ச்சியில் கல்வி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் வாயு கசிவு ஏற்பட்டதில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த தொழிற்சாலையில் இன்று காலை 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த வாயு கசிவு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அறிவித்துள்ளார். இதற்கிடையே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவமனை

0: சென்னையில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் சிலரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். 7 பேர் உயிரிழந்ததாக வெளியான செய்திகள் தவறானவை என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். ஆளுநருடனான மோதல் போக்கை தவிர்த்து பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் வகையில் தேவைக்கு அரசு செயல்பட்டு வருகிறது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைவேந்தர் நியமனம் தொடர்பான பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். ஆட்சி அதிகாரத்தை தவேகாவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாமக்கல் மாவட்டத்தில் தவேகாவைச் சேர்ந்த நிர்வாகி பெண் ஒருவர் மீது நடத்திய தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். சாதி ரீதியாக அவரை அந்த நிர்வாகி வசைப்பாடியதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். குற்றவாளிகளுக்கு அமைச்சர் பதவியும் சமூக விரோதிகளுக்கு கட்சி பொறுப்பும் கொடுப்பதுதான் தவேகாவின் மாற்று அரசியலா என்றும் அவர் வினவியுள்ளார். விளம்பரங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்த்துவிட்டு இதுபோன்ற கட்சி நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுதொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். இப்பிரச்சினையில் அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று தாம் நம்புவதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஷாங்கியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் கலப்பு குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றியது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் 25 மீட்டர் குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கம் வென்றது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் நித்யஸ்ரீ, சுமதி சிவன், நிதேஷ், துளசிமதி முருகேசன், கிருஷ்ணா நாகர் ஆகியோரும், மகளிர் இரட்டையர் பிரிவில் துளசிமதி முருகேசன், மானசி ஜோஷி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவகுமார், சூரியகாந்த் யாதவ் இணையும், ஒற்றையர் பிரிவில் நவீன் சிவகுமாரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டி இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் ஹர்ஷித் தங்கப்பதக்கத்தையும் அக்ஷத் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செக் குடியரசில் நடைபெற்ற ஐரோப்பிய தங்க கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 8 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 8 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 69 ரன் எடுத்துள்ளது. இலங்கையில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி கோப்பையை வென்றது. தம்பலாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஏ அணி 66 ரன் வித்தியாசத்தில் இலங்கை ஏ அணியை வென்றது. இதில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 377 ரன் எடுத்தது. வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 29 பந்துகளில் 94 ரன் குவித்தார். 378 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை ஏ அணி 47.1 ஓவரில் 311 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு யோகா நிகழ்ச்சிகள் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர்கள் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
1: பழமையான இந்திய கலைகளில் மிக சிறப்பு வாய்ந்த யோகா இன்று உலக மக்கள் அனைவராலும் விரும்பி செய்யப்படும் பயிற்சியாக உள்ளது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது மனதை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க செய்கிறது. யோகா மனதையும் உடலையும் அமைதிப்படுத்தி ஆன்மாவை மேம்படுத்துகிறது, கவனத்தை கூர்மைப்படுத்துகிறது. முதுமைக்கால உடல்

0: குறைபாடுகளை முற்றிலும் தவிர்க்க பெரும் பங்காற்றுகிறது. மனதை புத்துணர்ச்சி அடைய செய்து ஆன்மாவை அமைதிப்படுத்தும் பழமையான யோகக்கலைக்கு உலக மக்கள் அனைவரும் விருப்பத்துடன் இணையும் சர்வதேச யோகா தினமான June 21 ஆண்டின் மற்ற எல்லா நாட்களையும் விட அதிக சூரிய ஒளியை பெறும் நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. யோகாசன பயிற்சியை தொடர்ந்து செய்வதால் முதுமை கால ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தலாம் என மருத்துவர் பவித்ரலட்சுமி தெரிவித்தார்.
1: முதுமையை யாரும் நம்ம தவிர்க்க முடியாது. முதுமையை எவ்வளோ ஆரோக்கியமாக கொண்டு போகிறோன்றது தான் முக்கியம். ஸோ யோகா வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. யோகா வந்து ஒரு நம்மளுடைய உடல், மனம் மற்றும் ஆன்மாவை சேர்ந்து ஒன்றா இணைச்சி பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏஜ் ஆன பின்னாடி வர பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் யோகா.
0: யோகாசனம் பயில ஆரம்பித்தவுடன் உடல் அளவிலும் மனதளவிலும் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டதாக பயிற்சி பெறும் பெண்கள் தெரிவித்தனர்.
2: பாடம் நடத்தும் போது கழுவுல நின்று காலெல்லாம் அந்த வெரிகோசஸ் வந்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப பெயினா இருந்தது. ஆனா இப்ப நான் இந்த யோகா கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த பெயின் எதுவுமே இல்லை, ரொம்ப ரிலீஃபா இருக்கு. பிளஸ் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெரிய ப்ரெஷர் எதுவும் தெரியல.
3: என் வயசு 60 ஆகுதுங்க. கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, பிபி, சுகர் எல்லாமே இருந்தது எனக்கு. என்னால் கீழே உட்கார முடியாததுனால தான் நான் வந்தேன். இப்போது ஓரளவுக்கு உட்கார முடியுது, நல்லா இருக்குது, உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, மனசு ரிலாக்ஸாக இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது.
0: உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் யோகக்கலை ஆரோக்கியமான முதுமைக்கு வழிவகுக்கும். திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
4: வேலூர் மாவட்டத்தில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள். தருமபுரி மாவட்டத்தில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு.
5: நம் முன்னோர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் மன அமைதிக்காகவும் ஒரு முக்கிய பயிற்சியாக யோகா பயிற்சியை மேற்கொண்டு வந்தனர். இந்த பயிற்சியின் முக்கியத்துவத்தை உலக அரங்கில் எடுத்துச் செல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த முயற்சியின் காரணமாக ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் June 21 சர்வதேச யோகா தினமாக அறிவித்தது. அதன் காரணமாக உலகெங்கிலும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்தியாவின் விடுதலை போராட்ட வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்த உலக புகழ்பெற்ற வேலூர் கோட்டையின் எதிரே உள்ள பூங்காவில் இன்று சர்வதேச யோகா தின பயிற்சி நடைபெற்றது. மத்திய அரசின் தொல்லியல் துறை உதவி பொறியாளர் பரணிதரன் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் மாணவ மாணவிகள் மற்றும் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். இந்த பயிற்சியில் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பல்வேறு யோகாசனங்கள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் பயிற்சியாளர்களால் செய்து காண்பிக்கப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க வேலூர் கோட்டையின் பின்னணியில் நடைபெற்ற இந்த யோகா தின கொண்டாட்டம் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகாவின் அவசியத்தை அனைவருக்கும் உணர்த்தும் வகையில் அமைந்திருந்தது.
6: யோகா பயிற்சியில் ஈடுபட்ட மாணவ மாணவிகள் கூறும் பொழுது
7: எல்லா விதமான யோகா கத்துக்கிட்டாங்க. இந்த யோகாவை சொல்லிக் கொடுத்ததுனால எங்களுக்கு நல்ல ரிலாக்ஸா இருந்துச்சு. இது தின தினம் பண்றதுனால உடல் வலிமை, மன வலிமை எல்லாமே கூடும். நம்ம மைண்ட் எதுக்கும் போகாம நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடிஞ்சது. எல்லாரும் இதை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப வயசானாலும் நம்ம நல்லா ஸ்ட்ரென்தா வாழ முடியும். மட்டும் இல்லாம படிக்கிறதுக்கும் நல்லா மைண்ட் எங்கேயும் போகாம நல்லா படிப்பு மேல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும்.
8: நீங்க வந்து யோகா ட்ரை பண்ணோம், வஜ்ராசனம், அதே போல பத்மாசனம், அதே போல நாசிகாமுத்ராசனம் ட்ரை பண்ணி சில பல பேசிக்ஸான எக்ஸசைஸ் கத்துக்கிட்டோம். அதே போல மேஜர் எக்ஸசைஸ் பண்ண என்னென்ன ஃபிட்னஸ் கிடைக்கும், மனுஷனுக்கு தேவையானது ரெண்டு, மனவலிமை அண்ணன் வந்து மன உறுதி ரெண்டுமே வந்து யோகாவில கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரிய வச்சாங்க, தெரிய வச்சாங்க. அதே போல வந்து கொல்கத்தால நடக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் லைவ் டெலிகாஸ்ட் நாங்க பார்த்தோம். அதோட பத்தி எங்களுக்கு இங்க வந்திருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சோ அதை பத்தி நாங்க பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
6: வேலூர் கோட்டையிலிருந்து மோகன்.
4: தருமபுரி மாவட்டத்தில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு.
9: யோகாசனங்களின் நன்மைகளையும் யோகா கலையின் மகத்துவத்தையும் உலகுக்கு பறைசாற்றும் வகையில் இன்று சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. 2014 ஐநா சபையில் உரையாற்றிய நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி யோகாவின் நன்மைகளையும் பெருமைகளையும் எடுத்து கூறி அதனை சர்வதேச யோகா தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். இதற்கு 177 உறுப்பு நாடுகள் ஆதரவு அளித்த நிலையில் 2015 முதல் June 21 சர்வதேச யோகா தினமாக ஐநா சபை அறிவித்தது. சுமார் 200 நாடுகளில் யோகா பயிற்சியை மக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். அன்றாட வாழ்வில் யோகா பயிற்சியில் ஈடுபடுவதால் உடல் மற்றும் மனத்திற்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் இந்த பண்டைய நடைமுறையை உலகெங்கும் உள்ள மக்கள் ஏற்றுக்கொள்ள ஊக்குவிப்பதும் சர்வதேச யோகா தினத்தின் நோக்கமாக கொண்டாடப்படுகிறது. யோகா பயிற்சிகள் உடலின் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கும் கருவியாக

0: இருக்கிறது. உடலின் ராஜ உறுப்புகளான மண்ணீரல், கல்லீரல், நுரையீரல், இதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உறுப்புகளையும் சீராக இயக்குகிறது. எலும்புகளை வலுப்படுத்தும், நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக இருக்கலாம். நுரையீரல் நன்றாக சுருங்கி விரிந்து சுவாசத்தை சீராக்குகிறது. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது. இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இரவில் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஆழ்ந்த தூக்கத்திற்கு வழிவகுக்கும். மது மற்றும் புகை பழக்கத்தை கட்டுப்படுத்தவும் அதிலிருந்து மீளவும் இந்த யோகாசனம் உதவுகிறது. யோகாசனம் மேற்கொள்வதன் மூலம் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும். கழுத்து வலி, முதுகு வலி, மூட்டு வலிகளுக்கு தீர்வாக அமையும். கவனச்சிதறல், பதற்றம் போன்ற குறைகளும் சரும புத்துணர்ச்சியாகவும் இருக்க இந்த யோகா பயிற்சிகள் உதவி புரிகின்றன. இவ்வளவு நன்மைகள் மனிதர்களுக்கு அளிக்கும் யோகா பயிற்சி சர்வதேச யோகா தினத்தில் தருமபுரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், பொது நிறுவனங்கள் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். மேலும் யோகாசன வடிவத்தில் மாணவர்கள் நின்று பார்ப்போரை வியக்க வைத்தனர். மத்திய அரசின் மை பாரத் கேந்திரா மூலமும் தருமபுரியில் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள்.
2: 12வது சர்வதேச யோகா தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய மாநில அமைச்சர்கள் இன்று பல்வேறு நகரங்களில் யோகாசன நிகழ்ச்சிகளில் பங்கேற்றது குறித்து தமது சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவின் வரலாற்று சிறப்புமிக்க ரெட் ரோட் பகுதியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சிகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமை தாங்கி யோகா பயிற்சியில் ஈடுபட்டார். அசாமில் திருமதி நிர்மலா சீதாராமனும், திரு அமித்ஷா குஜராத் மாநிலத்திலும், திரு ராஜ்நாத் சிங் மேகாலயாவின் ஷிலாங்கிலும் யோகாசன நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மேலும் மாநில முதலமைச்சர்கள், ஆளுநர்கள் இன்று நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்று பொதுமக்களுடன் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர். நாட்டின் கடற்படை வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக ஒரே நேரத்தில் 3 அதிநவீன போர்க்கப்பல்கள் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் INS தூணாகிரி, INS அக்ரை, INS சன்ஷோதக் ஆகியவை ஒரே நேரத்தில் கடற்படையில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த 3 அதிநவீன கப்பல்களும் நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி சுற்றுச்சூழல் அமைப்பின் வலிமைக்கு சான்றாக திகழ்வதாக கூறியுள்ளார். இந்தியாவிலேயே முழுமையாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கப்பல்கள் பாதுகாப்பு துறையில் நாட்டின் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை உறுதிப்படுத்துவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் சுதந்திர போராட்ட வரலாற்றில் பெண்மையின் வலிமைக்கும் வீரத்திற்கும் அடையாளமாக விளங்கிய ராணி லட்சுமிபாயின் நினைவு தினத்தையொட்டி மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தாய்நாட்டை காக்கும் போராட்டத்தில் பிரிட்டிஷ் பேரரசை எதிர்த்து வீர மரணம் அடைந்த இந்தியாவின் வீரமங்கை ஜான்சி அரசின் ராணி லட்சுமிபாய்க்கு தனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அவரது புகழ் என்றென்றும் இந்திய வரலாற்றில் நிலைத்திருக்கும் என்றும் திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டுள்ளார்.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: சென்னை எஃப்எம் கோல்டு.
1: திரைகானம் கேட்கலாம். திரைகானத்தில் முதல் பாடலாக பியார் மேரா காதல் திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் பாடிய பாடல்.

0: கடற்படை கட்டணா சுயம் கட்டுப்படை பாரதிய சேனா.
1: திரைகாணத்தில் தொடர்ந்து தமிழ் படம் திரைப்படத்திலிருந்து ஜித்தின் சுவாமியா பாடிய பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்களினை கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: எனக்கு என்ன உடம்பு பாருங்க சார்.
1: கன்சல்டிங் பீஸ் உண்டா? உன் கையை இப்படி கொண்டா?
0: அடிக்கடி நெஞ்சில் பட படப்பு, அளவுக்கு மீறின துடி துடிப்பு, படுக்கையில் படுத்தா கதகதப்பு, இரு கண் சிகப்பு, ஒரு மத மதப்பு, ஏன் சார் இத்தனை பரபரப்பு?

0: இருபத்தாறு என்னை அவசியம் பாரு.
1: ஐய, இதுதான் மருந்து சீட்டா?
0: ஹலோ மிஸ்டர் அட்வொகேட்.
2: வாட் வாட் வாட்?
0: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
2: வை நாட்?

சிக்கலான கேசு, ரொம்ப சிக்கலான கேசு, வக்கீல் ஜட்ஜு எல்லாம் கூட சிக்கி தவிக்கும் கேசு. வழக்கிட்டு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசை நேர்களினி கேட்கலாம். இரவின் மடியில் நிகழ்ச்சியில் என்னாசை மச்சான் நாட்டாமை ஆகிய படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கின்றன. முதலில் என்னாசை மச்சான் படப்பாடல்கள்.

0: கடகு ரெண்டு முட்டிக்குமா? அடி போடடி போடடி துடுப்பு போம்போடவ ரொம்ப எடுப்பு.
1: அடி போடடி போடடி துடுப்பு போம்போடவ ரொம்ப எடுப்பு. வலவிருக்கிறோம் வலவிருக்கிறோம் மல்லியம்மா, அண்ணா விரிச்ச வலையில் சிக்கிறோம் வந்து சிக்கிக்கம்மா
0: சிக்கிக்கம்மா.

0: ஒலித்த மற்றும் ஒலிக்கும் குரல் மனோ சித்ரா.
1: பாராளும் வம்சம் இது பச்சை தண்ணியில விளச்சரியும் பாராள வம்சம் இது.

0: exceptional performance throughout the tournament. The India Meteorological Department has forecast extremely heavy rainfall over Arunachal Pradesh, Assam, Meghalaya, Sikkim and sub-Himalayan West Bengal till Saturday, while heavy rainfall is expected in rest of Northeast, Bihar, Odisha, southern states and Konkan and Goa for the next 4 to 5 days. Thunder squall conditions will prevail over Rajasthan, Bihar, Jharkhand and Odisha till today. Thunderstorm accompanied with lightning and gusty winds may occur in northern states, Andaman and Nicobar Islands, Andhra Pradesh, Chhattisgarh, Gangetic West Bengal, Madhya Pradesh and Maharashtra for the next 4 to 5 days. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட் அலைவரிசை. நேரம் 1:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை FM கோல்ட் 100.1.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதலில் வெந்நீர் ஆடை படத்திலிருந்து பாடல்கள்.

வெண்ணிறாடை படத்திலிருந்து பாடல்களை கேட்டும் நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் பூமாலை பட பாடல். குரல் சி எஸ் ஜெயராமன்.

ஒழுகும் பாடலின் படம் வாழ்க்கை படகு. நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில்.

சிரிக்கிறியே. சரிடா கண்ணு, சரி. ஆண்டவன் புண்ணியத்துல நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இந்த நிகழ்ச்சியில் நினைத்ததை முடிப்பவன், ஒரு குடும்பத்தின் கதை, நாளை நமதே ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். முதலில் நினைத்ததை முடிப்பவன் படத்திலிருந்து பாடல்கள்.

நினைத்ததை முடிப்பவன் படத்தின் பாடல்களை பாடியவர்கள் பி. சுசீலா, டி. எம். சௌந்தரராஜன். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு குடும்பத்தின் கதை படத்திலிருந்து பாடல்கள்.

0: அமுதே அழகே அழிவே, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? மனிதனுக்கு எத்தனை கண்கள்? எப்படி சொல்லு பார்க்கலாம்.
1: உங்க கண்ணீர் அண்டு அந்த கண் உண்டு, நக கண்ணீர் உண்டு.
0: வெரி வெரி குட். புதிதாய் தெரிந்த குரல் ஒன்று சொல்லு.
2: நாம் இருவர்.
0: இந்திய குடும்பம் என்பது என்ன?
2: இரண்டுக்கு மேலே எப்போதுமே.
0: இல்லே இல்லே.

0: வாக்கை துணை கொண்டு செல்வாக்கை பெறுகின்றவன். நான் ஒரு மேடை பாடகன்.
1: Your lady voice better choice.
2: Shall I?
0: You please come.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் அடுத்து இடம்பெறுவது இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் உஸ்தாத் நசீர் அமீனுதீன் டகர் அவர்களின் பாட்டு, மித்தாலி அவர்களின் பஜன் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் உஸ்தாத் நசீர் அமீனுதீன் டகர் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

0: Konkan and Goa for the next 4 to 5 days. Thunder squall conditions will prevail over Rajasthan, Bihar, Jharkhand and Odisha till today. Thunderstorm accompanied with lightning and gusty winds may occur in northern states, Andaman and Nicobar Islands, Andhra Pradesh, Chhattisgarh, Gangetic West Bengal, Madhya Pradesh and Maharashtra for the next 4 to 5 days. Indian women hockey team has lifted the FIH Women's Nations Cup for the second time, defeating hosts New Zealand 2-0 in the final in Auckland yesterday. With this, Indian team also secured entry to the FIH Women's Pro League. In women's cricket, riding on an unbeaten 81 runs by Marizanne Kapp, South Africa defeated India by 6 wickets in a Group A match of ICC T20 World Cup in Manchester last night. And that is the end of this news bulletin.
1: நேரம் அதிகாலை 4:10. ஆகாஷ்வாணி.
2: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று செங்கல்பட்டு என் இ குணசேகரன், என் இ வெங்கட்ராமன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். எம் எஸ் சுந்தரேச ஐயர் அவர்கள் தவில். முதலில் வலச்சி வச்சி, பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய நவராகமாலிகா வர்ணம், ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி புலரும் பொழுது. சலங்கை ஒலி படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலோடு இனிதே புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

நேரம் 5:31 30 நொடிகள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து பக்த பிரகலாதா படத்திற்காக பி. சுசீலா குழுவினர் பாடியுள்ள பாடல்.